0: 맞죠.
1: 아, 이 걸걸 이제 그거 이거 중재적으로 조허레티다 튕지지 튕고라.
0: 레레레. 어, 드리레. 아, 나로도 막 이제 드리레. 나로도 가지. 오, 다 조동 희산이다. 조건 제초였던 거마. 로히도 이사. 아, 또 조던 제잔데 또 참도 조시를 저는 디조. 바조. 유조 되게 되는데. 단 유조 단 안에 안에 안에 안에 안에 야마. 가 통과 거 보다든.
1: 인디데.
0: 인도 카드레도리. 네, 나로도 막 이제 인도래 말이. 아, 다 조동들. 되게 제초가 남방 간장
1: 那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那个那
0: ana tata ajata to tsing hara ke tila to nge ke pa san ro na ta sha sa sa na ana chare nge ke ka o ma se ke tila to nge ke to shin ja to sa na do ka de le na to ka de le na to ge to to gre ho ta ra ro ng lo si la ta me cha ni to na o to lo ma ho ta ge che che ji de ta ta a ya ya da cha ta ne chare se na ta da cha ta ne ya pa to ke ke de che che go ni ta ja ge jin cha pa zeng ya chi bi te de ja ta ji ta le de ta la ro che che che ᱛᱟᱛᱮ ᱛᱤᱥᱮ ᱫᱤᱭᱩᱱᱮ ᱵᱟᱨᱮ ᱢᱮᱪᱷᱟ ᱛᱮ ᱪᱮᱨᱮᱥᱮ ᱱᱟ ᱦᱟᱨᱟᱜ ᱛᱤᱞᱟ ᱛᱱᱟ ᱪᱮ ᱦᱟᱨᱟᱝ ᱦᱟᱨᱟᱜ ᱛᱤᱞᱟ ᱛᱱᱟ ᱟᱫᱟᱠᱟ ᱢᱮ ᱵᱤ ᱛᱤᱞᱟ
1: ᱚᱨ
0: ᱢᱮ ᱵᱤ ᱛᱤᱞᱟ ᱛᱱᱟ ᱛᱤ ᱛᱟ ᱢᱮ ᱫᱚ ᱫᱚ ᱫᱚ ᱪᱮ ᱛᱟ ᱪᱟ ᱫᱚ ᱫᱚ ᱪᱮ ᱛᱟ ᱯᱟ ᱪᱮ ᱭᱟ ᱛᱱᱟ ᱛᱟ ᱠᱟ ᱢᱮ ᱦᱟᱱ ᱨᱟ ᱠᱟᱨᱮ ᱥᱚᱝ ᱜᱮ ᱛᱟ ᱯᱮ ᱪᱟ ᱡᱮ ᱜᱱ ᱢᱟᱥᱮ ᱡᱤᱱᱤᱱ ᱨᱟᱜᱮ ᱥᱩᱡᱩᱱ ᱨᱟᱱ ᱨᱚ ᱜᱱᱟ ᱛᱟ ᱪᱟᱠ ᱪᱟ ᱫᱚ ᱭᱚᱢᱟ ᱦᱚᱭᱟᱝ ᱟᱫᱮ ᱨᱮ ᱛᱮ ᱛᱟ ᱠᱟ ᱛᱟ ᱛᱮ ᱡᱟ ᱛᱟ ᱠᱟ ᱛᱱᱟ ᱱᱟ ᱛᱱᱟ ᱪᱮ ᱛᱟ ᱫᱚ ᱛᱚ ᱜᱮ ᱱᱟ ᱫᱚ ᱛᱚ ᱫᱚ ᱛᱟ ᱛᱤᱱ ᱛᱚᱱ ᱛᱮ ᱢᱮ ᱪᱟ ᱯᱷᱟ ᱡᱮᱱ ᱛᱮ ᱠᱟ ᱠᱟ ᱵᱤ ᱢᱟᱜᱞᱚ ᱨᱚ ᱛᱮ ᱛᱟ ᱠᱟ ᱢᱮ ᱦᱟᱥᱮ ᱛᱟ ᱢᱮ ᱪᱟ ᱟᱫᱚ ᱛᱟ ᱛᱟ ᱢᱮ ᱦᱟᱥᱮ ᱛᱟ ᱛᱟᱨᱤ ᱨᱟᱣᱟ
1: ᱢᱮᱡᱟ
0: ᱚ ᱯᱚᱭᱚᱜ ᱪᱮ ᱪᱮ ᱠᱟ ᱛᱚᱱᱤ ᱛᱱᱟ ᱛᱟ ᱢᱮ ᱱᱟ ᱢᱨᱚᱝ ᱯᱟ ᱚ ᱛᱨᱤ ᱨᱮ ᱢᱮ ᱪᱟ
1: ᱨᱟᱣᱟ ᱨᱟᱣᱟ ᱛᱤ ᱪᱤᱠ ᱛᱚᱣᱮ
0: ᱚ
1: ཁྱི ཕྱད མི ཁྱི
0: Tak tu cengno la yeri ti pomo ku jinja tere. Te na chama do te re ta jo re. Te na lo cha do ta jo re. Te ge na ta pomo ma tan ki ja de jinja re ho. Jinja re. Te ma te ba ka te tra do te na an de ka lo ho do pomo lo re ho. Te do lo ho na ta ri gi jin chor ji ji re te na je ma se la te na che ko su ku cha la ta je te ra la to jo re te ge to jo sa ka. Te ti ni te na je tra do te ke che che re. Lohu te chere se na ta na pomo tangche ka ngara ka tui la ta ta sung ra ye na ta jaka peji che kongtang tang kha jani ti ni kong ya ta hua zhang pi zo ta ta zhang mong zung jo ki to ho ta ta su gyo ki bu go ho ta ngara ki te la ta na yole ma re ho ta hua zhang pi zo jo ndang jai do mandang jai do an ta kang ho lang zo do man ta kang ho lang mo zo do zo
1: zi se juk zi ki yo ma ro
0: ya zi zo zo sa ta ta mo ho ta sung yole ro ho ngara ki te la ta ta yole ma ta me li jun se jere sa ta lohu ti na na ta ti na he go che
1: do
0: maz che ri che ge na na ta sung chö sa ta na ma ma me le bo ta re ta ti no do do le ti de de de de he go de ya lin de ya li de maz ta jeng ge ri ka lo de ge ta ta ka go chö sa ta lo ho ta re de ge pa go ta
1: ya
0: ta ge che che din ro ta ta de ge te ni ta to ge che che ge jin che ta de jin sha che re la ta po po be re ka ma ma ka ta che che din
1: o
0: to bi
1: ཁོ་ཚོ་དང་ཅོ་ཞུ་གོ་རོ་ཚོ་དང་ཡ་བོ་གེ་དེ་ཅེ་ཅེ་ཡི་དེ་ཡོ་རོ་ཚོ་ཅོ་གོ་མ་ཡི་བ་གེ་ཅེ་ཚོ་ཚོ་ཚུ་དེ་རོ་མ་ཚོ་རོ་རེ་རེ་དེ་ཅེ་ཅེ་དེ་ཅོ་ཅུ་གོ་མ་ཡི་བ་གེ་དེ་ན་མང་ཚུ་གེ་ཚོ་གེ་ཐལ་ཅེ་ཅེ་དེ་བ་རོ་རོ་རེ་རེ་དེ་ཅེ་ཅེ་དེ་ཅོ་ཅུ་གོ་མ་ཡི་བ་གེ་དེ་ན་མང་ཚུ་གེ་ཚོ་གེ་
0: ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛᱮᱱᱤ ᱛ